தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக்கிட்ட தக்கதா தடிக